0: ஆச்சரியனா
1: Star Radio. One Star. The Star. Crystal Clear Island Star.